கண்ட வையாரி பிட்டந்த ரிவுமந்த ஜிவுமந்தே நாகுமக்குவ ரப்பா ஏ ஹோய சோ ஏ சொகசோ